சித்தித்தாக்கு வகே மமக்கு என்னங்கேசு புன் சித்தித்தாக்கு

0: போயிட்டார். சியலு கௌரவேவே வாய்க்கேன
1: சோதேஷே பாலுக்கு
0: எவிட்ட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரியே சிதிதா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்ச் இதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ.

0: தெய்வமானது நீ அன்பான சேட்ட சியலு கௌரவே வே வாய்க்கேன
1: சோதேஷே பாலுட்டு
0: எவிட்ட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் வாஸ் இதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ